0: ஒரு சிறந்த யோசனத்தா, நல்லதொரு பெரிய சிந்தனத்தா.
1: போரின் காரே நன்றி நெத்திக்கு சீறி பயணம்ல.

0: போட்ட தடசம் ஆகிவிட்டான். நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி, லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சது பரிசு நிறைய லாக்ல
1: போறேன்.